0: திவே எஃப்எம் நூதி ஏகம் மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு எஃப்எல் வதி நுமுக அபதுஸ்
1: ராஜேந்திரன்